0: ஃபர்ஹாத்க்கு அடு திவேஹி எஃப்எம்
1: திவேஹி எஃப்எம்
0: திவேஹி நாயக்
2: மோதிஹே கெமெகாஹெர்ட்ஸ் திவேஹி எஃப்எம்

0: விடாகன் வாஷ் அதி விதாள் வாஷ் சலாம் ஃபஹெனி கங்குர ஏவரென்ன ஏவரென் தொகு குறி கம்கே நதீஜா இங்கேனதே
1: திவை எஃப்எம் 90.2 மெகாஹெர்ட்ஸ்.

0: திவே எஃப்எம் 90 ஏகம் மெகாஹெர்ட்ஸ் திவேங்க மொனிஃபு எஃப்எல் வாத்திய நுமுக அபதுஸ்
1: ரீத் அபதுஸ் ரீத்